0: L'after en douceur, Morning Glory sur couleur 3.
1: நம்ம பொண்ணே வந்து கூண்டுக்குள்ளேயே இருந்து வளக்கூடாது.